0: சீட்டு வாக்கு போகலாம் சார். சீட்டு வாக்கு
1: clear, you're back in service 1720. Chief Tobago, fire WPXX 582, clear.